4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 25ஆம் நாள், மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கையே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், ரசிகர் தென்கிண்ணம், அறிவிப்புகள், சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

முதலில் குறளமுதம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. தெளிவுரை: என்ன பயன் கிடைக்கும் என்று கருதாது ஒருவர் செய்த உதவியின் பெருமையை ஆராய்ந்தால் அது கடலை விட பெரியதாகும். மீண்டும் குறள்: பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. குறள் எண் 103, அதிகாரம் செய்நன்றி அறிதல்.

தொடர்வது தகவல் நேரம். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபோனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி பாராட்டங்கிற்கு பதிலாக எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். மீண்டும் இக்கப்பல் முன்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 சுராஜியிலிருந்து புறப்பட்டு ஷகித்தீவிற்கு செல்லும். அதன் பிறகு மாலை 3:30 ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்டைட்டைலன் நாளை காலை 7:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீப், சுராஜீப், ஸ்டைட்டைலன், கதம்தலா மற்றும் லாங் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் மறுநாள் காலை 7:00 ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி லக்ஷ்மி நாளை முன்பகல் 11:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1:00 ஷகித்தீவிலிருந்து சுராஜீவிற்கு செல்லும். அதன் பிறகு பிற்பகல் 2:30 சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி கமோட்டா நாளை மாலை 5:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும்.

இருக்கும். பின்னர் 10ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சுராஜிவிலிருந்து புறப்பட்டு ஷஹீத் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV நார்த் பேசேஜ் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேர்களே, இன்று மே 8ஆம் தேதி உலக செஞ்சிலுவை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலகில் யுத்தம் மற்றும் அனர்த்தங்களால் பாதிப்படைந்தோருக்கு மனிதாபிமான நோக்கில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளும் முகமாக செஞ்சிலுவை சங்கம் சர்வதேச ரீதியில் அமைக்கப்பட்டது. தற்பொழுது உலக நாடுகளில் 178 தேசிய கிளைகளுடன் இந்த அமைப்பு மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. உலக செஞ்சிலுவை சங்கத்தின் கருப்பொருள், யுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன மத மொழி பேதமின்றி உதவி செய்வதும், முரண்பாடுகள் மிக்க தரப்பினரிடையே நடுநிலை வகித்து சமாதானத்திற்கு உதவுவது. ஆகவே நேர்களே, மே 8ஆம் தேதியான உலக செஞ்சிலுவை தினத்தில் மட்டுமல்லாது, எப்பொழுதும் மனிதாபிமானத்துடன் நடந்து மக்களையும் பிற உயிர்களையும் நேசிப்போம். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது ரசிகர் தென்கிண்ணம். பங்கேற்பவர் கவிஞர் வே. சு. செந்தில்குமார்.

வணக்கம். என்னுடைய பேர் கவிஞர் வேசு செந்தில்குமார். ஸ்ரீ விஜயபுரம் நகரத்தில் வந்து ஒரு சின்ன நகைக்கடை வச்சுருக்கேன். கவிதை மற்றும் எழுத்து மீதும் இலக்கியத்தின் மீதும் எப்பொழுதும் எனக்கு ஆர்வம் உண்டு. இந்த ரசிக தென்கிண்ணம் நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொண்டு உரையாடுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு பிடித்த திரைப்பட பாடல்களையும் அது எதனால் பிடிக்கும் என்பதை காரணத்தோடு உங்களோடு பேச வந்திருக்கிறேன். முதலாவதாக தர்மயுத்தம் என்ற திரைப்படத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு அருமையான படம். அந்த படத்தில் அண்ணன் தம்பி உறவுகளை பற்றி, சகோதர உறவுகளை பற்றி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரி எழுத இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு அருமையான பாடல். சங்க இலக்கியங்களில் எத்தனையோ கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் கையாளும் விதமாக ஓமையோடு அழகாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்ற அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பாடலுடைய பல்லவிகளாக இருக்கட்டும், இடையில் வருகின்ற சந்தங்களாக இருக்கட்டும், அதனுடைய பாடலை கேட்டால் ஒரு சகோதர பாசத்தை மீண்டும் ஒரு பால்ய வயதில் நம்மளை அழைத்துச் செல்லும். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான பந்தம் மீது தங்கை அல்ல தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானாள் என்ற வரி என் நெஞ்சை எப்பொழுதும் கவர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்.

அடுத்தபடியாக எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அலைபா இதே என்ற திரைப்படத்திலிருந்து இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய இசையில் கவிப்பேரரசு வைரமுத்து இயற்றிய ஒரு அருமையான பாடல் சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே என்ற அந்த பாடல் வரி.

அடுத்தபடியாக எனக்கு மிகவும் பிடித்த பாடல் கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான பாடல். மலரே மௌனம்மா, மௌனமே வேதம்மா என்று தொடங்கும் இந்த பாடல். மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா என்ற வரி வரும். ஆம், மலர்கள் பேசினால் எப்பொழுதுமே ஓயாது இந்த பொழுதுகள். பாதி ஜீவன் கொண்டு தேகம் ஆடி வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்தபோது வந்ததோ என்ற வரி வரும். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே என்ற வரிகள் நம்மை தள்ளாட வைக்கின்ற ஒரு பொழுதுக்குள் கொண்டு செல்லும் ஒரு அருமையான பாடல் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரியில் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து வரும் மலரே மௌனம்மா.

நேர்களே, வருகின்ற ஜூன் 8 தேதி அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியாக பெயர் மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கியது. அகில இந்திய வானொலி 1927 தனியார் நிறுவனமாக தொடங்கி பின்னர் 1936 அரசு வானொலியாக மாறியது. 1957 ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ்வாணி என்று அழைக்கப்பட்டது. இது பிரசாத் பாரதியின் ஒரு பிரிவு. நேர்களை, 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பங்காளி, நிக்கோபாரி, ஹிந்தி போன்ற பிரத்யேக மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலும் இந்தியாவின் கலாச்சார வளர்ச்சியிலும் போர் காலங்களிலும் முக்கிய பங்காற்றிய பெருமை அகில இந்திய வானொலிக்கு உண்டு. அகில இந்திய வானொலியின் 90 வருடத்தை கொண்டாடும் விதமாக நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் ஒரு மாத கால கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளோம். தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என தொலை தொடர்பு தளங்கள் வளர்ந்து கொண்டே போனாலும் இன்றும் என்றும் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்பது வானொலி மட்டுமே. சிறுவர்களுக்கான சிறுவர் பூங்கா, இளைஞர்களுக்காக இளைய பாரதம், முதியவர்களுக்காக அனுபவம் பேசுகிறது. சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை ஒலிக்கூடத்திற்கு அழைத்து நேர்முகம் காண்பது, மகளிருக்கான நிகழ்ச்சிகள், மலரும் நினைவுகள், ஒரு நாள் புதுப்பாடல், மற்றொரு நாள் பழைய பாடல், இப்படி பலதரப்பட்ட பாடல்களை ரசித்து உணர்வதற்கும் கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் பாலமாக விளங்குவது வானொலி மட்டுமே. அகில இந்திய வானொலியின் 90 வருட பயணத்தில் ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து அறிவிப்பாளர்களாக நாங்களும் நேயர்களாக நீங்களும் இணைந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு மாத கால கொண்டாட்டமாக கொண்டாடுவோம்.

நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான

0: பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும். நேர்களே, ரசிகர் தென்கிண்ணம் நிகழ்ச்சியின் நிறைவாக
1: எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு புதுமைகளை கொண்டு வந்த இயக்குனரில் மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவை திரையுலகத்தை ஒரு மாற்றுப்பாதைக்கு பாரதி ராஜா பாலச்சந்தருக்கு அடுத்தபடியாக கொண்டு சென்ற ஒரு இயக்குனர் என்று சொல்லலாம். அவரின் பகல் நிலவிலிருந்து இன்று வந்த திரைப்படங்கள் வரை, பொன்னியின் செல்வன் வரை, அவர் ஒரு புதுமையாக தமிழ் திரையுலகை கொண்டு சென்றவர். அவருடைய ரோஜா என்ற திரைப்படத்தில்தான் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவருடைய இசையில் கவிப்பேரர் வைரமுத்து அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான பாடல், ஒரு வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, அதிலுள்ள பாடல் வரிகள் இன்னும் போனால் பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை என்று வரும். இது கம்பன் பாடாத சிந்தனை, இதை காதோடு யார் சொன்னது என்று வரும். அதற்கு பின்னால் வருகின்ற வரிகள் எல்லாம் ஒரு நள்ளிரவில் சின்ன சின்ன பூச்சிகளும் நெஞ்சுக்குள் பேசுவது போன்ற ஒரு அருமையான வரிகளை பின்னி பிணைந்து அதனுடைய காதல்களையும் அதனுடைய ரசனைகளையும் அதனுடைய இயற்கைத்துவமான வாழ்வியல் முறைகள் அதனுடைய ஆண் பெண் உறவுகளை எல்லாம் ஒரு அற்புதமாக சொன்ன ஒரு அருமையான பாடல். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வெள்ளை மழை பொழிகின்றது.

0: ரசிகர் தேன் கிண்ணத் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த அந்தமான் வானொலி நிலையத்திற்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை கூறி நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ரசிகர் தேன்கிண்ணம். பங்கேற்றவர் கவிஞர் வே. சு. செந்தில்குமார்.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சுயமாக முடிவெடுக்க தெரிவாதவர்கள் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பார்கள் என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.